0: கானமா எக்கணி பேக பிய வாழும் நெகே பார வெறிவா மிகவுமா மகுன்னானமே
1: லவ் ஏ கஃப்பா லவ் ஏ